சின்ன தமிழ் பையன் செல்வம் சென்னை டு தாராவி டோட்டல் கலிஜி மச்சி மோதினா காணி காலி கொலிசோட போல என்ன சீண்டினா கப்பங்குவேன் இப்ப பிள்ளை எங்களை பாரு ஊருக்குள்ள தாறுமாறு தாறுமாறு ஆ எடை சளி.